தேசபக்தி கீதம் இன்னாரு ஆகாசவாணி வரங்கல் கேந்திரம் சமயம் 6:45 கோஸ்துந்தி. மரி கொதி க்ஷணாலோ பிராந்திய வார்த்தலு ஹைதராபாத் கேந்திரம் நிறைவேற்றுவிட்டாரு.